பெண்ணுச்சை ஒரு பச்சா கணக்கிட்டி ஏழாத்தி சிந்தி தோரொற்றாலும் கட்டி.